நாட்டு டூங்கு நாட்டு ரேத்தா தெரு கிட்டத்தை கத்தா கே நதா தா தா தா.